0: 819 kHz ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: மொரிஷஸ் வானொலி பொழுது சரியாக காலை 11 மணி ஆகிறது.

வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உளம் கனிந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோஸ் மத்திலைகளில் ஞாயிற்றுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொடியு தத்தன் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Kollywood Top 10. Kollywood Top 10 with Sundaram.
1: Kollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718-5677, 5718-5677. Kollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள்.
2: Number 10.
3: Album Sync Indie.

0: Number nine.
1: இயக்குனர் சசிவர்க்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்துள்ளார். படத்தின் பெயர் 100

0: Number seven.
1: நடிகர் இளைய தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம் இது. படத்தின் பெயர் ஜெயநாயகன்.

0: Number six.
1: படத்தின் பெயர் சிங்கா. இந்த திரைப்படத்தில் நடிகர் கயால் சந்திரன் நடித்துள்ளார்.
2: சோழமுத்தா, குருவி ரிங்குன்னு சுத்துமே.

0: Number three.
1: இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் அவர்களின் படத்தின் பெயர் லீடர்.

0: Number two.
1: இப்ப தமிழா இசையமைப்பில் படத்தின் பெயர் மீச முறுக்கு இரண்டு.
2: இப்படி ஊது.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum. Kim to Mauritius.
3: Namaskar.
4: Shudrandiriki Hrudayapurvaka Namaskaram.
5: Ungal anaivarukkum vanakkam.
6: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
7: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
8: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவு வணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் என் இசை பாடல்களும் மற்றும் பல சுவாரஸ்யமான விடயங்களும் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். வானொலி அன்பர்களே, முதல் முதலாக கோலாறு பதிகம் என்னும் பதிகத்தை கேட்கலாம்.

வானொலி அன்பர்களை, அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். வானொலி அன்பர்களை, நதி என்பது புனிதமான ஒன்றாகும். ஏனென்றால் அதில் நீர் ஓடுகின்றது. ஐம்பூதத்தில் ஒன்றானது நீர். இந்த நீர் ஆகிய நதியை வைத்து புனைந்த ஒரு அருமையான பாடல் இதோ, நதியே நதியே.

அவருடைய நண்பர்களை திப்பு மற்றும் குழுவினர் பாடிய டிம்ஸ் கட்ட இதோ ஒரு கிராமிய பாடலை கேட்டு ஒரு குத்தாட்டத்தை போடலாம்.

வரளி அன்பர்களே, அடுத்து வரும் பாடல் கோடம் பக்கம் ஏரியா. இதோ சிவகாசி என்னும் படத்திலிருந்து வந்துள்ள அருமையான பாடலை உங்களுக்கு தருகின்றோம்.

வானொலி அன்பர்களை நாம் வணங்கி வந்த இசையருவி என்னும் தமிழிகற்றி ஹையோடா என்னும் பாடலுடன் முடிவடையப் போகின்றது. நாளைக்கு காலையில் தேன் இசை அரங்கம் என்னும் தமிழிகற்றி கேட்க தவறாதீர்கள். நன்றி, வணக்கம்.